நாராயணகரி நமோ நமோ நாராயணகரி நமோ நமோ நாராயணகரி நமோ நமோ நாராயணகரி நமோ நமோ.